பட்டுப்புடவைகள், பட்டு வேசிகள், பட்டு பாவடைகள் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லம்மா, உங்க வீடு தேடி வந்து காஞ்சிபுரம் மில் விலைக்கே எடுத்துக்கிறோம். வாங்கம்மா வாங்க, இந்த வண்டி போனா வராது, காசு பொழுது போனா கிடைக்காது. பழைய பட்டுப்புடவைகள்